0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சலமேல ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.
2: We now bring you a flute recital by Chittur G. Venkatesan. He begins his concert with Chalamela in Rag Natakurinji, set to Aditaal, a composition by Rangaswamy Nattuvanar.

0: நாத தனுமனிசம் சித்தரஞ்சனி ராகத்தில் தொடர்கிறது தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு நாத தனுமனிசம் இன் ராக் சித்தரஞ்சனி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்கள் இனி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். பரிதான மேச்சிதே பிலகரி ராகம் கண்ட சாப்புதாளம்.
1: சித்தூர் ஜி வெங்கடேசன் நவ் பிரசன்ஸ் அ கீர்த்தனை பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் என் ராக் பிலஹரி செட்டு கண்ட சாப்புதால் பரிதான மேச்சிதே.

0: ஏதாரி சஞ்சரிந்து ஸ்ருதி ரஞ்சனி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: He now presents Ye Dari Sancharintu in Rag Shruti Ranjini set to Aditaal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இனி பாலிம்சு காமாட்சி. மத்திய மாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதித்தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. Continuing the concert, now listen to Palimchu Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

0: நேயர்கள் இதுவரை சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. மனதை கவரும் இசை 24 மணி நேரமும் ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் எந்நேரமும்.
1: You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He was accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

ஸ்ரீ ஆர் விஸ்வேஸ்வரன் கன்க்ளூட்ஸ் த வீணா ரிசைட்டல் வித் குமார சுவாமினம் இன் அசாவேரி ராகம் செட் டு ஆதித்தாளம் முத்துஸ்வாமி தீட்சித்தார் கீர்த்தனா. கார்யக்ரமம் வச்சவரிக்க குமாரி சுவாமினம் அசாவேரி ராகம் ஆதித்தாளம் முத்துஸ்வாமி தீட்சித்துல கீர்த்தனா.

ஆன் ராகம் சேனல் இஹா ஹார்ட்ட வீணா ரிசைட்டல் ஆஃப் ஸ்ரீ ஆர் விஸ்வேஸ்வரன் மிருதங்க சப்போர்ட்டிஜ் பை ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார். திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஏ கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ விஜயவாட ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச். ராகம் சேனல்லோ மீரிந்தவரகு ஆர் விஸ்வேஸ்வரன் காரி வீணாவாஜி கச்சேரி விண்ணாரு. மிருதங்க சகாரம் ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார். நிரந்தர பாரதீய சங்கீத சிரவந்தி ராகம் சேனல்லோ பிரசாரமான ஈ காரியக்ரமம் ஆகாசவாணி விஜயவாட கேந்திர சமர்ப்பணம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேயர்கள் கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கண்டேன் கலி தீர்ந்தேன், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

0: நேயர்கள் இதுவரை கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

கணபதி ஏகதந்த லம்போதர் கதத சோலத்ர புன்ற பால லோச்சன விசால திருத்திருச்சிர மாலவாரே சுரு பூஜித கீதத்திய கண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருத கிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருத கிருங்கதா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 அன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி கே ரங்காச்சாரி. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mridangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. Nigashil mudalil Arabi Raga Varnam Adi Thalam. The concert begins with a Varnam in Rag Arabi set to Adi Thal.

இனி இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன் பாடல் ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபகத்தாளம். லிசன் நவ் டு இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் ஸ்ரீரஞ்சனி செட் டு ரூபக்தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mailsami on the mrudangam, and Kanadukathan Shri M. Rajaraman on the kanjira. Ini Yema Ninne Subbarayar Sastri Sahityam Mukhari Ragam Adithalam. Listen now to Yema Ninne Subbarayar Sastri's composition Mukhari Ragam set to

நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோக்கர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He was accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mrudangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.